0: Mais où est-ce qu'elle va encore?
1: Ouais. Ah non, c'est ouais. Les plus d'aération.
2: Plus d'aération, en fait.
0: Alors, c'est quoi?
3: Salma.
4: هذا اللي فينا بغيت هذا الحجر قاز عرفتي شنو هو داك الكيس
0: هذاك اللي كيجري
4: لا هذاك الكيس هذا الشكل اللي دار